கிடக்கா திரு கெடுத்தா விஷம கெடுத்தா கதாக்கிறதா என்ன என்ன தானி தும் தானி தலட்டும் தானி தானி தும் தானி தலட்டும் வா தத்ரு தானி தானி தும் தானி தலட்டும் சங்கீத் புஜன் பிரியா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே தாகிரதங் தீரங் தொக்கங் கடாக்கங் காகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா